மாத்திரல வன் பேரு கோரிக்கைகளை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கைகளை புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கை வந்து ஏரைகளை கொட்டி யான நிக்கலை சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.